My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுகூடா வச்சச்சோ டாக் டாக் வச்சச்சோ டாக் டாக் வச்சச்சோ.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ
2: திக்கீரோ

0: Sagar alias Jackie.
1: See you in...
2: My Radio 90 FM. கேட்டறிஞ்சு கூட்டுக்கூடா.

ஹலோ, இந்த மேரேஜ்ல என்ன ரேஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங் லேடிஸ்களே, மாப்பிளைக்கு பேனர் வைக்கிற சொல்லிட்டு உங்க மூஞ்சியில மட்டும் பெருசா போட்டிருக்கோம். மாப்பிள்ள தோழர்களே, போய் 500 ரூபா கொடுக்கலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே ஓடிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற குடும்பஸ்தர்களே, உங்களுக்காக தான்டா இந்த பீச் கல்யாண பார்ட்டி. அட்ரா பிரெஞ்சு கூத்த